உமாபி மோனி அவர ஸ்வரதினி புரந்தரதாசர ரச்சினி சகல கிரகபலனீனே சரசிஜாக்ஷா சகல கிரகபலனீனே சரசிஜாக்ஷா ரிட்டன் பை புரந்தரதாச சங் பை உமாபி மோனி.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடுவார், பி வி ரவி அவர்கள் வயலின்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார், வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ காமகோட்டி சாவேரி ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் சதாசிவராவ் சாகித்யம்.

0: இப்போது
1: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடினார். பி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: சந்திரம் பஜ மானசா, அசாவேரி ராகம், மட்சியதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
1: You will now listen to a composition of Muthuswami Dikshitar, சந்திரம் பஜ மானசா, என் ராக் அசாவேரி, செட்டு மட்சியதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH. எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும் பாடுகிறார்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் நிக்கில லோக டி கே கோவிந்தராவ் இயற்றிய தன்யாசி ராகவர்ணம் ஆதிதாளம்.

சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வாயினி, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இனி சாரசமுகி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் கவுடமல்கார், ரூபகதாளம்

0: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும்
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: மீராசு ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டம். நிகழ்ச்சி நிறைவாக தேவி பாவனி சுவாதி திருநாள் கிருதி சாவேரி ராகம் தானம் ஆதி தாளம்.

0: சி சரோஜா அவர்களும் சி லலிதா அவர்களும்
1: பாட்டு கேட்டோம்.
0: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டம்.
2: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல் ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mridangam. Nigashil Todakam.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை ஒலிபரப்பு. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive இன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை வசுதா கேசவ். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் மிருதங்கம். இனி மோகன ராமா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதிதாளம். லிசன் நவ் டு மோகன ராமா, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா, இன் ராக் மோகனம் தெற்று ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருட கமன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அன்னமாச்சார் சாகித்யம் கருட கமன கம்போஸ்ட் இன் ராக் ஹிந்தோளம் செட்டுதால் ருக்.

எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Vasudha Kesha. She was accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Sherthala Shri R. Anandakrishnan on the mridangam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.